மாகரே சாணித ரொக்கமே சுடகுனே சாணிதாப்பா மாகரே மாகரே சாணித ரொக்கமே.

சனி த கரி சனி தரி சனி த ப சனி த பதரி ச நீ த ப ரி ச நீ த ப ரி ச நீ த ப ச நீ த ப ம க ப த சரி க ரி ச நீ த க ஜி ச நீ த கரி ச நீ த த ப ம க ரி க ரி ச நீ

0: தத்தி தெரிகிடுதோம் தும் தெரிகிடுதோம் தஜ்ஜம்
1: சனி சரி சனி சரி சனி சா
0: தத்தி தெரிகிடுதோம் தும் தெரிகிடுதோம் தஜ்ஜம்
1: கமதனித கமதனித மாத
0: தத்தி தெரிகிடுதோம் தஜ்ஜம்
1: சனி சரி சனி சா
0: தும் தெரிகிடுதோம் தஜ்ஜம்
1: கமதனித மாத
0: தத்தி தெரிகிடுதோம்
1: சனி சரி சா
0: தும் தெரிகிடுதோம்
1: கமதனித
0: நாம் தெரிகிடுதோம்
1: மகமதம
0: தத்தி தெரிகிடுதோம்
1: சனி சரி சா

0: സ്വാഗതം പ്രിയ ശ്രോതാക്കളെ. ഇന്നത്തെ ചോദ്യം പരിപാടിയോടുകൂടി ഇന്നത്തെ പരിപാടിയുടെ തുടക്കം നമുക്ക് ആരംഭിക്കാം. ഇന്നലെ ചോദിച്ച ചോദ്യവും ഉത്തരവും ആദ്യം ഓർമ്മിപ്പിക്കാം. 2026 നോബൽ സമ്മാനങ്ങൾ ഒക്ടോബർ 5 മുതൽ 12 വരെയാണ് വിവിധ വിഭാഗങ്ങളിലായി പ്രഖ്യാപിക്കപ്പെടുന്നത്. സാധാരണയായി നോബൽ സമ്മാനങ്ങൾ പ്രഖ്യാപിക്കുമ്പോൾ ഏത് വിഭാഗത്തിലെ സമ്മാനമാണ് ആദ്യം പ്രഖ്യാപിക്കുന്നത്? ഉത്തരം: വൈദ്യശാസ്ത്രത്തിനുള്ള നോബൽ സമ്മാനം. തുടർന്നുള്ള ദിവസങ്ങളിൽ ഭൗതികശാസ്ത്രം, രസതന്ത്രം, സാഹിത്യം, സമാധാനം, സാമ്പത്തിക ശാസ്ത്രം എന്നിങ്ങനെ ആകെ 6 വിഭാഗങ്ങളിലായാണ് നൊബേൽ പുരസ്കാരങ്ങൾ നൽകി വരുന്നത്. ഇനി ഇന്നത്തെ ചോദ്യം പറയാം. ഇന്ത്യയുടെ ദേശീയ ജലജീവി ഏതാണ്? ചോദ്യം ഒരിക്കൽ കൂടി: ഇന്ത്യയുടെ ദേശീയ ജലജീവി ഏതാണ്? ഈ ചോദ്യത്തിൻ്റെ ഉത്തരം 5:55 അറിയിപ്പുകൾക്ക് മുൻപായി പറയാം.
1: അഖില ഇന്ത്യ വാനുലി നിലയം, ദേവികുളം, സ്പൈസ് പൺപലൈ, 101.4. തമിഴ് മാലൈ.
2: இன்று அக்டோபர் மாதம் 4 நாள், உலக விலங்கு தினம். விலங்கு அதாவது ஆங்கிலத்தில் அனிமல் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. விலங்குகள் முதன் முதலில் கடலில் தான் தோன்றியது. பூமியில் இதுவரை வாழ்ந்த 5 பில்லியனுக்கும் அதிகமான உயிரினங்களில் 99% அழிந்துவிட்டது. தற்போது பூமியில் சுமார் 10 மில்லியன் விலங்கு இனங்கள் மட்டுமே இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றில் 1.52 மில்லியன் விலங்கு இனங்கள் மட்டுமே அறிவியல் பூர்வமாக விவரிக்கப்பட்டுள்ளன. பூமியில் கண்ணுக்கு தெரியாத உயிரினம் முதல் 110 அடி நீளம் கொண்ட மிகப்பெரிய நீலத்திமிங்கலம் வரை வாழ்கிறது. அனைத்து விலங்குகளும் ஏதாவது ஒரு வகையில் பாலியல் இனப்பெருக்கம் செய்கிறது. அரிஸ்டாட்டில் விலங்குகளை இரத்தம் உள்ளவை மற்றும் இரத்தம் இல்லாதவை என 2 வகைகளாக பிரித்தார். அதன் பிறகு 1758 கார்ல் வின்னேயஸ் என்பவர்தான் உயிரியல் வகைப்பாட்டினை உருவாக்கினார். பரிமாண வளர்ச்சியின் மூலம் இனங்கள் உருவாகின்றன. மாறிவரும் சூழ்நிலைகளில், அதாவது உயர்ந்த போட்டிக்கு எதிராக வாழ முடியாத போது, இனங்கள் அழிந்துவிடும். விலங்குகளுக்கும் அவற்றின் சுற்றுச்சூழல் இடங்களுக்கும் இடையே ஒரு உறுதியான உறவு நிறுவப்பட்டுள்ளது. அந்த உறவு பாதிப்படையும் போது உயிரினங்கள் அழிய நேரிடும். ஒரு இனத்தின் சராசரி ஆயுள் காலம் 1 முதல் 10 மில்லியன் ஆகும். ஆனால் அதற்குள் அந்த இனம் அழிந்து விடுகிறது. விலங்குகளின் அழிவுகள் சமீப காலத்தில்தான் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தற்போது விலங்குகளின் அழிவு விகிதம் அதிகரித்து வருகிறது. 2019 உலகளாவிய மதிப்பீடு அறிக்கையின்படி காட்டு பாலூட்டிகளின் எண்ணிக்கை 85% குறைந்துள்ளது. இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்பு தங்கள் பரப்பளவில் பாதியை இழந்துவிட்டது. இதனால் 1 மில்லியன் இனங்கள் அழிவின் அபாயத்தில் உள்ளன. குறிப்பாக மனித நடவடிக்கைகளின் காரணமாக விலங்கினங்கள் அழியும் ஆபத்தில் உள்ளன. விவசாயம் செய்வதற்காக வனங்கள் அழிக்கப்படுகின்றன. வாழ்விட இழப்பு, பாலைவனமாக்கல், மாசடைதல், காலநிலை மாற்றம், புவி வெப்பமடைதல் மற்றும் வேட்டையாடுதல் போன்ற காரணங்களால் விலங்கு இனங்கள் தினமும் அழிவை சந்திக்கின்றன. அக்டோபர் 4 இன்று உலக விலங்கு தினம், வேர்ல்ட் அனிமல் டே என்பது சில இடங்களில் உலக விலங்கு நல தினம் அல்லது உலக விலங்கு பாதுகாப்பு தினம் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் அக்டோபர் 4 அன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இது விலங்குகளின் உரிமைகள் மற்றும் விலங்கு நலனை கொண்டாடும் ஒரு நிகழ்வாகும். அக்டோபர் 4 உலக விலங்கு பாதுகாப்பு தினம். கூடுதல் தகவல்களை இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள வருகிறார் திருமதி சந்திரா அவர்கள்.
3: வில விலங்குகள் நல தினம். வணக்கம் அன்பான வானொலி நேயர்களே, இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு மிகவும் முக்கியமானது. மனிதர்களை பற்றி நாம் தினமும் பேசுகிறோம், ஆனால் நம்முடன் இந்த பூமியை பகிர்ந்து வாழும் விலங்குகளை பற்றி நாம் எவ்வளவு சிந்திக்கிறோம்? உலக விலங்குகள் நல தினம், அதாவது வேர்ல்ட் அனிமல் டே, ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 4 உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. உலக விலங்குகள் நல தினம் என்றால் என்ன? விலங்குகளின் உரிமைகள் மற்றும் நலனை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதே இத்தினத்தின் முக்கிய நோக்கமாகும். விலங்குகள் மனிதர்களுக்கு பல வழிகளில் உதவுகின்றன. அவற்றுக்கு எதிரான கொடுமைகளை தடுப்பதும் இயற்கையை பாதுகாப்பதும் நமது கடமையாகும். உலக விலங்குகள் நல தினத்தின் வரலாறு. இத்தினம் முதன் முதலில் 1931 இத்தாலியின் புளோரன் நகரில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணியாளர்களின் கூட்டத்தில் உருவாக்கப்பட்டது. பின்னர் விலங்குகளின் புரவலர் துறவியான அசிசியின் புனித பிரான்சிஸின் நினைவாக அக்டோபர் 4 தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லா வருடமும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் முக்கியத்துவம், முக்கியமாக 3 முக்கியத்துவங்கள் இந்த தினத்தில் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. முதலாவது, விலங்குகளின் நல்வாழ்வை மேம்படுத்துதல். இரண்டாவது, வன விலங்குகள் வேட்டையாடப்படுவதை தடுத்தல். மூன்றாவது, அழிந்து வரும் இனங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை சமூகத்திடம் வளர்த்தல். ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு கற்பனை செய்து பாருங்கள். காலையில் நம்மை பார்த்ததும் வாலையாட்டி மகிழும் ஒரு நாய், காலையில் நம்மை எழுப்பும் பறவைகளின் குரல், நம் வீட்டை சுற்றி அமைதியாக நடமாடும் பூனை, வயல்களில் உழைக்கும் மாடுகள், காட்டுக்குள் சுதந்திரமாக ஓடும் மான், மரக்கிளையில் கூடு கட்டி வாழும் சிறிய பறவை, இவை எல்லாம் நம்முடைய உலகத்தின் ஒரு பகுதிதான். இந்த பூமி மனிதர்களுக்காக மட்டும் படைக்கப்படவில்லை, எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது என்ற எண்ணத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டிய நாள் இது. இன்று விலங்குகள் நல தினம். விலங்குகளுக்கும் உணர்வுகள் உண்டு. அன்பான நேயர்களே, ஒரு விலங்கு பேச முடியாது, ஆனால் அதற்கு வலி தெரியாதா? அதற்கு பயம் தெரியாதா? அதற்கு பசி எடுக்காதா? அன்பு தெரியாதா? நிச்சயம் தெரியும். ஒரு நாய் தனது உரிமையாளரை பல நாட்கள் கழித்து பார்த்தாலும் அடையாளம் கண்டுகொண்டு மகிழ்கிறது. ஒரு தாய் விலங்கு தனது குட்டிகளை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறது. ஒரு பறவை தனது குஞ்சுகளுக்காக உணவை தேடி பல முறை பறக்கிறது. இவை அனைத்தும் உயிர்களுக்கு உணர்வுகள் இருப்பதற்கான இயற்கையான வெளிப்பாடுகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் உலக விலங்குகள் நல தினம் பற்றிய தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் உலக வன விலங்குகள் நல தினம் பற்றிய தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனிதர்களுக்கு மட்டும் கண்ணீர் இல்லை. வலியை உணரும் ஒவ்வொரு உயிருக்கும் கருணை தேவை. மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள உறவு. நம்முடைய வரலாற்றை பார்த்தால் மனிதனும் விலங்குகளும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒன்றோடொன்று இணைந்து வாழ்ந்து வருகின்றனர். விவசாயத்தில் மாடுகள் மனிதனுக்கு உதவின, போக்குவரத்தில் குதிரைகள் உதவின, வீடுகளை காக்க நாய்கள் உதவின, பால் முட்டை போன்ற உணவுகளின் மூலம் பல விலங்குகள் மனித வாழ்க்கையுடன் இணைந்துள்ளன. இன்று அறிவியல் வளர்ந்தாலும் அந்த உறவு முடிந்து விடவில்லை. நகரங்களிலும் கூட நம்மை சுற்றி எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. ஆனால் வளர்ச்சி என்ற பெயரில் அவற்றின் வாழ்விடங்களை நாம் அழித்துவிட்டால் என்ன ஆகும்? காடுகள் குறைகின்றன, மரங்கள் வெட்டப்படுகின்றன, நீர்நிலைகள் மாசுபடுகின்றன, சாலைகள் விரிவடைகின்றன, குப்பைகள் அதிகரிக்கின்றன. இதன் விளைவாக மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. ஒரு சிறிய உதவி ஒரு உயிரை காப்பாற்றலாம். நேயர்களே, விலங்குகள் நலனுக்காக நாம் பெரிய பணக்காரர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. பெரிய அமைப்பு தொடங்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய செயல் போதும். கோடை காலத்தில் வீட்டின் வெளியே ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் வைப்பது, பசியுடன் இருக்கும் தெருநாய்க்கு பாதுகாப்பான உணவு கொடுப்பது, காயமடைந்த ஒரு விலங்கை கண்டால் அருகிலுள்ள கால்நடை மருத்துவர் அல்லது விலங்கு நல அமைப்பை தொடர்பு கொள்வது, குப்பையில் பிளாஸ்டிக் பொருட்களை வீசாமல் இருப்பது, பறவைகள் கூடு கட்டும் மரங்களை தேவையில்லாமல் அழிக்காமல் இருப்பது, இவை அனைத்தும் விலங்குகள் நலனுக்காக நாம் செய்யும் செயல்கள்தான். கருணை என்பது பணத்தால் வாங்க முடியாத மிகப்பெரிய செல்வம். தெரு விலங்குகளை பற்றி சிந்திப்போம். நாம் தினமும் சாலையில் நாய்களையும் பூனைகளையும் பார்க்கிறோம். அவற்றில் பலவற்றுக்கு நிரந்தரமான வீடு கிடையாது. மழை வந்தால் ஒதுங்க இடமில்லை, வெயில் வந்தால் நிழல் தேவை, நோய் ஏற்பட்டால் சிகிச்சை கிடைப்பது கடினம். சில நேரங்களில் அவை மனிதர்களால் துன்புறுத்தப்படுகின்றன. நாம் அவற்றை அன்புடன் அணுக முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் அவற்றை துன்புறுத்தாமல் இருக்கலாம். அவற்றை கல்லால் அடிப்பது, வாகனத்தால் பயமுறுத்துவது, தேவையில்லாமல் விரட்டுவது போன்ற செயல்களை தவிர்க்கலாம். அதே நேரத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பும் முக்கியம். தெருவிலங்குகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மனிதாபிமான முறையிலும் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கால்நடை நிபுணர்களின் உதவியுடனும் தீர்வு காண வேண்டும். விலங்குகளை பாதுகாப்பதும் மனிதர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. செல்ல பிராணி வளர்ப்பதும் பொறுப்பும் கூட. இன்று பலர் நாய் பூனை போன்ற செல்ல பிராணிகளை வளர்க்கிறார்கள். செல்ல பிராணியை வீட்டிற்கு அழைத்து வருவது மிகவும் அழகான விஷயம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு செல்ல பிராணி ஒரு பொம்மை அல்ல, அது ஒரு உயிர். அதற்கு தேவையான உணவு, தண்ணீர் மற்றும் மருத்துவ பராமரிப்பு தேவை, சுத்தமான இடம் தேவை, அன்பும் பாதுகாப்பும் தேவை. அதனால் செல்ல பிராணியை வளர்க்க முடிவு செய்வதற்கு முன்பு அதன் நீண்டகால பொறுப்பை ஏற்க முடிகிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். வெறும் ஆசைக்காக ஒரு உயிரை வீட்டிற்கு அழைத்து வந்து பின்னர் சிரமம் ஏற்பட்டதும் அதை கைவிடுவது மிகவும் வருத்தமான விஷயம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் உலக விலங்குகள் நல தினம் பற்றிய தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: பாதுகாப்பதாகும். காட்டில் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு பங்கு உள்ளது. தேனீக்கள் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன. பறவைகள் விதைகளை பரப்புகின்றன. சில உயிரினங்கள் பூச்சிகளின் எண்ணிக்கையை இயற்கையாக கட்டுப்படுத்துகின்றன. ஒவ்வொரு உயிரினமும் இயற்கையின் பெரிய சங்கிலியில் ஒரு சிறிய கண்ணி. ஒரு கண்ணி உடைந்தால் அதன் தாக்கம் மற்ற பகுதிகளுக்கும் செல்லும். எனவே விலங்குகளை பாதுகாப்போம், காடுகளை பாதுகாப்போம், நீர்நிலைகளை பாதுகாப்போம், இயற்கையை பாதுகாப்போம். விலங்குகளிடம் நாம் காட்ட வேண்டிய கருணை. அன்பான நேயர்களே, கருணை என்றால் என்ன? விலங்குகளை வீட்டில் வளர்ப்பது மட்டும் கருணை அல்ல, அவற்றின் வலியை புரிந்து கொள்வது கருணை. அவற்றை தேவையில்லாமல் துன்புறுத்தாமல் இருப்பது கருணை. காயமடைந்து உயிருக்கு உதவுவது கருணை. தாகமாக இருக்கும் உயிருக்கு தண்ணீர் கொடுப்பது கருணை. பசியால் தவிக்கும் உயிருக்கு உணவு கொடுப்பது கருணை. நாம் செய்யும் சிறிய நல்ல செயல்கள் ஒரு உயிருக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கலாம். ஒரு நிமிடம் சிந்திப்போம். நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். பேச முடிகிறது, உதவி கேட்க முடிகிறது, மருத்துவரிடம் செல்ல முடிகிறது, நம்முடைய வலியை சொல்ல முடிகிறது. ஆனால் பேச முடியாத ஒரு விலங்கு, அது வலியில் இருந்தால் யாரிடம் சொல்லும்? அது பசியாக இருந்தால் யாரிடம் கேட்கும்? அது காயமடைந்தால் யார் உதவி செய்வார்கள்? அதனால்தான் மனிதர்களாகிய நமக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. குரல் இல்லாத உயிர்களுக்கு நாம் குரலாக இருக்க வேண்டும். இன்று நாம் எடுக்கக்கூடிய ஒரு சில உறுதிமொழிகள். இந்த விலங்குகள் நல தினத்தில் நாம் சில எளிய உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளலாம். முதல் உறுதி, எந்த உயிரினத்தையும் தேவையில்லாமல் துன்புறுத்த மாட்டோம். இரண்டாவது உறுதிமொழி, நம்மால் முடிந்த அளவு விலங்குகளுக்கு தண்ணீரும் உணவும் வழங்குவோம். மூன்றாவது உறுதிமொழி, காயமடைந்த விலங்கை கண்டால் உரிய உதவியை பெற முயற்சி செய்வோம். நான்காவது உறுதிமொழி, பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை பொறுப்புடன் அகற்றுவோம். ஐந்தாவது உறுதிமொழி, குழந்தைகளுக்கு விலங்குகளிடம் கருணையுடன் நடக்க கற்றுக் கொடுப்போம். ஆறாவது உறுதிமொழி, செல்ல பிராணிகளை வளர்ப்பது என்றால் அவற்றின் முழுமையான பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வோம் என்ற உறுதிமொழி. நிறைவாக, அன்பான வானொலி நேயர்களே, இந்த உலகம் நமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இந்த மண்ணில் நம்முடன் சேர்ந்து வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் இந்த பூமியில் வாழ உரிமை உள்ளது. ஒரு மரத்தில் இருக்கும் சிறிய பறவைக்கும், சாலையோரத்தில் நடக்கும் ஒரு நாய்க்கும், நம் வீட்டை சுற்றி வாழும் ஒரு பூனைக்கும், காட்டில் வாழும் யானைக்கும், கடலில் வாழும் உயிரினங்களுக்கும் இந்த பூமி ஒரு வீடு. நாம் அந்த வீட்டின் உரிமையாளர்கள் அல்ல, நாம் அதன் பாதுகாவலர்கள். ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவோம். ஆனால் நாம் காட்டிய கருணை, நாம் காப்பாற்றிய ஒரு உயிர், நாம் பாதுகாத்த ஒரு மரம், நாம் சுத்தமாக வைத்த ஒரு நீர்நிலை, இவை அனைத்தும் நம்முடைய நல்ல செயல்களின் அடையாளமாக இருக்கும். எனவே இந்த விலங்குகள் நல தினத்தில் விலங்குகளை நேசிப்போம், விலங்குகளை மதிப்போம், விலங்குகளை பாதுகாப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நாம் மனிதர்கள் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம் நமது அறிவு மட்டுமல்ல, நமது இரக்கம், நமது கருணை, நமது மனிதநேயம் போன்றவையும் ஆகும். ஒரு உயிரை காப்பாற்றிய ஒவ்வொரு கையும், ஒரு உயிருக்கு தண்ணீர் கொடுத்த ஒவ்வொரு கையும், ஒரு உயிரை துன்பத்திலிருந்து காப்பாற்றிய ஒவ்வொரு இதயமும் இந்த உலகத்தை இன்னும் அழகான இடமாக மாற்றுகிறது. உயிர்கள் பலவாக இருந்தாலும் உயிரின் மதிப்பு ஒன்றுதான். இந்த எண்ணத்துடன் நாம் அனைவரும் செயல்படுவோம். உங்கள் அனைவருக்கும் விலங்குகள் நலதின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் உலக விலங்கு பாதுகாப்பு தினம் குறித்து தகவல்களை வழங்கியவர் திருமதி சந்திரா அவர்கள்.

0: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது.
1: நிகழ்ச்சி தயாரிப்பு ஸ்டார்வின். ஆகாஷவாணி 101.4 தேவிகுளம் ஸ்பைஸ் எஃப்எம் ஏல